ஏனா வக்கங்குறி கமவானம மீக குறிங் ஏனாக அஹகுவெஸ்வனி வக்கங்குஃபே ஃபஹே யூசுஃப் கெஃபான் எகலே ஃபானுக ஹிப்புழுகா எ பஸ்ஸிரு குரவி அதி ஏவுரென்னங் எகம் ஃபாளென்னு குரவை எகலே ஃபானு விதாழ்வி தியபே மீஹுங்க தரஜ எவ்வுரே மானுபய அதி தியபே மீஹுன் சிஃபகு புனா எச்சை அல்லாஹு தினவடுகத்தும்புடே.

0: தரிப்புழு
1: பப்பா முழுத்த காயரா
0: தரிப்புழு வரம் முழு தரிப்புழு ஆகுதுப்பா அது பாப்பா ஒரு ஆதான் தரிப்புழு தேக்கு பாப்பா வர லோபி வைங்க
1: காயரா சுவாரா லோபி வை
0: தேங்க்யூ தரிப்புழு தேங்க்யூ

அழுகே வெறி ரஸ்கலாக் ஹம கஷ்வரும் இப ரஸ்கலாங்க திமங்களாய வெறிக்கன் தெவ்வீமுய் அதி ஹுவஃபெந்தம்மான குரன் தஸ்கொத் தெவ்வீமுய் ஈஸ்வதியமிசாலகா நுல உருதகாய் பிங்ஹெத் தெவி ரஸ்கலாக் துனியாய் ஆஹ்ருத்காமியலாக இஹி தெரியகி இப ரஸ்கலாங்கே முஸ்லிமெக்கே குத்காமியலா மருகன்னவாந்தே அதி சாலிஹுங்கே தெரியம்யலா லவ்வா.

காக்கு மெசேஜ் குறணும். ஓ அருகம் கீக்கே தம்பி பொண்ணு உஃபந்துவோக ஹேவோய் துந்த அபதுவெஸ் ஹேவ் சிஹத்தக்கா குரியரும் மின்வர் குறைவுமா துவா குரம் குளன் நுக்கெருணி மீஹெக்கே ஆம்பே வேம அருகம கண்ணேங்கே தாதிவெஸ் புணம் வீத நுக்கெரேன புணாக்க ஏனகேத்துக்கு அதிவி சகண்ண மகாமெங் ஒத்தி கண்ணேங்க ஏறு காப்பாத்து லவக்கியான எம்பிகினே கியலவையக்கி